பின் பொனூரி யாமோ தேவகாரி வந்தூரி மாதிரில் ஹக்கம் கட்டி வலிகான் யாம் யஜூதி நீதி பௌதின் வகைசான் யாமாய அபாதி வலத்பேரி யாமோ தேவகிரானி பாதபேரி தல்லி தராஜன் மித்தராமி தத்னோ ஜாது கூரி வல்முனானி தத்னோ ديارك عصير صوني أبيدي يا من دي إليك تمسك بيدي سيدنا محمد والآلي وسابي بالحال والمآلي ونوير الكهار والبطولة لي كما وابتني الوصولة ولي أنوير كل يوم وسبب يا من تعالى عن ممام الوسلم فتغنري بالحج عن نبيدي هجوت بسواد والعيال فتغنري بالأجل عن حسابي يا قائد الكلية في حسابي وطيب لك وطيب للجنان وليكون المنى إلى الجنان يا منجل الوقت للإسكان وزنت للجيران والمكان عن كل جان بجنادي لا يلي يا من بحمد وسكر يا قريب فلي صلاة